0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேரமும் இடைவிடாது ஒலிபரப்பு. எந்த நேரமும் இந்திய இசை உங்களுக்காக. நிகழ்ச்சியில் இப்போது பி முத்துக்குமார் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். விஎல் குமார் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் முதலில் கஜவதனா, பாபநாசம் சிவன் பாடல், ஸ்ரீரஞ்சனி ராகம் ஆதி தாளம்.
2: On Ragam 24/7 DTH, we now bring you a flute recital by B. Muthukumar. He is accompanied on the violin by V.L. Kumar and on the mridangam by Sher Thalai R. Anandakrishnan. He begins with Gajavadana.

0: நீங்கள் கேட்டது ஸ்ரீரஞ்சனி ராகத்தில் பாபநாசம் சிவன் பாடல்.
1: In Rag Sriranjani, that was a composition by Papanasam Sivan.
0: இனி ஞான முசகராதா தியாகராஜர் கீர்த்தனை பூர்வி கல்யாணி ராகம் ரூபகதாளம்.
1: He now presents ஞான முசகராதா in Rag பூர்வி கல்யாணி செட்டு ரூபகம் தாள், a composition by தியாகராஜர்.

0: இடம்பெற்றது பூர்வி கல்யாணி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை.
1: இன் ராக் பூர்வி கல்யாணி, தட் வாஸ் எ காம்போசிஷன் பை தியாகராஜர்.
0: ராகம் டிடிஎச்சில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பி முத்துக்குமார் அவர்களின் புல்லாங்குழல் இசை, வி எல் குமார் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் நிறைவாக கலிக்கி உண்டே கதா, தியாகராஜர் கீர்த்தனை, கீரவாணி ராகம், ஆதி தாளம்.
1: This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a flute recital by B. Muthukumar. He is accompanied on the violin by V.L. Kumar and on the mridangam by Sherthalai R. Anantakrishnan. He concludes his recital with Kaliki Unte Kada in Rag Keeravani set to Adi Thal, a composition by Thyagarajar.

0: இடம்பெற்றது கீரவாணி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை.
1: இன்றா கீரவாணி, that was a composition by தியாகராஜர்.
0: ராகம் டிடிஹெச்சில் நீங்கள் இதுவரை கேட்டது பி முத்துக்குமார் அவர்களின் புல்லாங்குழல் இசை, வி எல் குமார் அவர்கள் வயலின், ஷேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. ராகம் டிடிஹெச் 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பில் எந்த நேரமும் இந்திய இசை உங்களுக்காக.
1: On Ragam 24/7 DTH, you were listening to a flute recital by B. Muthukumar. He was accompanied on the violin by V. L. Kumar and on the mridangam by Sher Thalai R. Anantakrishnan. This program was contributed by All India Radio, Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இடைவிடாத ஒலிபரப்பு. எந்நேரமும் இந்திய இசை. இப்பொழுது எஸ் சாகித்யராமன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சிக்கு துவக்கமாக ஜூதா முராரே என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை ஆரபி ராகம் ரூபக தாளம்.
2: On Ragam 24/7 DTH, we now bring you a vocal recital by S. Saketaraman. He begins with Juta Murare in Rag Arabi, set to Rupakam Tal, a composition by Thyagaraj.

0: அடுத்து அடுகா ராதனி மனோரஞ்சனி ராகம் ஆதி தாளத்தில் தியாகராஜர் கீர்த்தனை.
1: யூ கேன் நவ் லிசன் டு தியாகராஜ கீர்த்தனை அடுகா ராதனி இன் ராக் மனோரஞ்சனி செட் டு ஆதி தாள்.

0: ராகம் டிடிஹெச்சில் எஸ் சாகித்யராமன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சேர்த்தலை ஆர் சிவகுமார் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், நிர்குணம் எஸ் சங்கர் அவர்கள் கஞ்சிரா. அடுத்து யாரோ என்றெண்ணாமலே ராகம் சங்கராபரணம், ஆதிதாளம் அருணாச்சல கவிராயர் கீர்த்தனை.
1: This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a vocal recital by S. Sakitharaman. He is accompanied on the violin by Sherthalai R. Shivakumar, on the Mridangam by R. Ramesh, and on the Kanjira by Nergunam S. Shankar. He continues his vocal recital with Yaro Endren Namale in Rag Shankarabharanam set to Aditaal, a composition by Arunachala Kavirayar.

0: நிறைவாக கல்லார்க்கும் என தொடங்கும் ராமலிங்க சுவாமிகள் அருட்பா.
1: He concludes his vocal recital with Ramalinga Swamigal Arutpa, Kallarkum.

0: ராகம் டிடிஹெச்சில் எஸ் சாக்கித்தராமன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். சேர்த்தலை ஆர் சிவகுமார் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், நிர்குணம் எஸ் சங்கர் அவர்கள் கஞ்சிரா. இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இடைவிடாத ஒலிபரப்பில் எந்நேரமும் இந்திய இசை உங்களுக்காக.
1: This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a vocal recital by S. Sakitharaman. He is accompanied on the violin by Sherthalai R. Shivakumar, on the Mridangam by R. Ramesh, and on the Kanjira by Nergunam S. Shankar. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. That's Anytime Indian Music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி மல்லாதி சகோதரர்கள் ஸ்ரீராம் பிரசாத், ரவிக்குமார் ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ கேன் நவ் லிசன் டு அ வோக்கல் டியூட் பை மல்லாதி பிரதர்ஸ் ஸ்ரீராம் பிரசாத் அண்ட் ரவிக்குமார். நிகழ்ச்சியில் முதலில் ராமபாண தியாகராஜர் கீர்த்தனை, சாவேரி ராகம் ஆதி தாளம். The concert begins with Ramabana, composed by Saint Tyagaraja.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மல்லாதி சகோதரர்கள் ஸ்ரீராம் பிரசாத் ரவிக்குமார் ஆகியோரின் பாட்டு. திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் டியூட் ரிசைட்டல் பை மல்லாதி பிரதர்ஸ் ஸ்ரீராம் பிரசாத் அண்ட் ரவிக்குமார். இனி போகீந்திர சாயினம், சுவாதி திருநாள் சாகித்யம், குந்தலவராளி ராகம், கண்டச்சாப்பு தாளம். Listen now to Bogendra Sainam, composed by Swadi Thirunal, Indra Kuntalavarali, set to Kantachaputal.

நிகழ்ச்சியில் நிறைவாக பரமபுருஷ நாராயண தீர்த்தர் தரங்கம் பெஹாக் ராகம் ஆதிதாளம். The concert concludes with Paramapurusha, composed by Narayana Tirthar, in Rag Behag, set to Aditaal.

நேயர்கள் இதுவரை கேட்டது மல்லாதி சகோதரர்கள் ஸ்ரீராம் பிரசாத் ரவிக்குமார் ஆகியோரின் பாட்டு. நிகழ்ச்சி ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. You are listening to a vocal duet recital by Malladi Brothers, Shriram Prasad and Ravi Kumar. This program was contributed by All India Radio Tiruchirappalli for Ragam 24/7 DTH, Anytime Indian Music.